தூண கிட்டு தா கிட்டு தித்திட்டு கத்து கேனு கேனு கேனு தா தா தா தா கேன தா தா தா தா தா கேன கேன கேன கேன க தா க தி கே நே தா தின் தா க தேட்டு தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா கேன நதி கி தின நதி கி தின நதி கி தின ந கேன கேன நதி கி தி தா தா தா தி கி தி தா கேன ந ந ந Tag in a digit in a digit in a digit in a nugget in a digit in a digit in a nugget in a digit in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a nugget in a